0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்த நெக்லின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நெக்லின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே SDM காலேஜ் த கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 4 0 8 0 8 போன் நம்பர் கூட 97 3 4 0 8 0 ஆஜி

0: ஆட்டி ஆடந்து பர்ப்புண்டிக மகா சோன சோடந்து போப்புண்டு பன் பிள்ளைக்க எதிர்காதே இத்தக்கேன்லே
1: ஆட்டிடுது புக்க அரைகால மாயிடுது கமரியாலா
2: அப்பா திந்துண்டா யாவாந்தோ குரிலக்க மண் போட
1: அரி இத்துண்டா புரியுண்டு
2: அரி தின்பினாய போயண்டா பாரி தின்புனாய பர்ப்பே
1: அழைக்கு புளி போடே
2: ஆனை சைத்துண்டல சாரோ வரணு பெல உண்டிகே
1: ஆனென தெற்பரே ஆனெனே ஆவோடு
2: இல்ல நாளாண்டா நட்டு நாயகு எட்டே ஆண்டு
1: கஞ்சலி இத்துண்டா என் ஜல உணலி
2: குருதின கும்புடோகு தெட்டு போத்தி தாராயி
1: துளுவேர மனசு துளுவே பெல காய்தஞ்சா
2: தூனக தின்னோ பாத்தேர்ன பொன்ய
1: பெலக்காய்த மை முள்ளுந்து கஞ்சோலு பந்தினிகே
2: மரத்த புரி மரணே தின்புண்டு
1: மனசு மல்ல கை குத்தியா
2: மூக்கு தாந்தி நாளைக்கு மூக்குத்தி தாய மாதிர
1: மர்மலைக்கு புத்தி பண்டது மாமிக்கு பஞ்சி வைதினிகே
2: மத்த மீறண்டா மர்லேர்னா லெக்கோ
0: நம்ம ஜோக்கலைக்கு ஹிரியக்கல்னா ஆச்சார விசார நம்புகி கஷ்டத பதுக்குன்னு பன்னொந்து பரந்துள்ளேரி நம்ம சாலைத ஜோக்குலு பக்கர்த பத்தின சுகி முட்டத பத்ராடு துளு திங்கள்டு ஆட்டி திங்களு துளுநாடுத பௌசா புக்க அவுசனு ஹெச்சாவுன திங்களு பண்ட தப்பா வந்து ஆட்டிடு பத்தின பர்சோது பூமி தம்பாப்புனு மண்ணு குறிது குர்த்தேலாது மலம்பு தப்பு குறை ஹொந்தது மண்ணு ஃபலவத்தாது ஜிஞ்சுனு இடி வருஷக்கு போடி தின்னாத்து நீருத நில காடு குட்டெடுத்து பத்தின கடல பரிமுட்டா அடிக்கொல் புண்டிகே பூமிடையத்தின பிரகிருதி சக்தி ஆயுர்வேத சக்தி சஞ்சீவினி சக்தி ஆட்டித திங்கள்டு நெரமானின மை மனசு திஞ்சுண்டிகே ஜனக்குலைக்கு படவுத தினோ ஆட்டி ஜீவத எட்டப்புக்கு போடாது திங்களுகர பாச பத்துது பலாரடு குல்லுது பஞ்சி காலி தீது மர்து பரி லெக்க வருஷடு பத்ராடு திங்கோல்டு திந்து சொர்க்கின பஞ்சிக்கு ஆட்டித பாச பத்தில காப்புண்டு உணியர தின்னியர ஆவந்தே பட பத்துத படவு இத்தின ஆண்டல துழுவேரைக்கு அவு ஆரோக்கியனே ஆத்தினு கலபாரி பத்பே புனபாரே திமரே ராஜபாரி தேவு ஐடுது மல்ல மர்து குடொஞ்சிஜி ஆனித காலடு ஆட்டிடு உபவாசம் அழுத்துது பதுக்கின காரண ஜன 100 வருஷ பதுக்குதேரு ஆட்டிடு பாரி புதர் போயின மர்து பண்ட பாலித கெத்தித கஷையா இடே பூமித மர்துத சத்வ ஆனித தின ஆ மரட்டு சேருண்டிகே ஆனி மாத்திர பாலித பேரு பருடு பேத தின பண்ட உஷ்டம் சூரிய மூடுன தும்பே கெத்தை கனவுடு சூரியன தொம்பு பூர் நண்ட கர்ப்பத கத்தி தகுண்ட அவு விசாப்புண்டிகே சூரிய புட்டுன தும்பே போப்புன தாயகு பண்ட பெத்தலை போப்பு நெடுது தும்புன தின பாலித மர தூது பத்துது மனதானி கெத்தி பத்தொந்து பர்ப்பீரு இனித்த தின பாலித மர கொத்தா வந்தே காயர்த மரத கெத்தி பர்து சைத்தி நவுலா உண்டு இஞ்ச கணத்தின பாலித கெத்தித மருது பர்து இடீ வருஷ சீக்குதான் தந்தை பதுக்குதேரு ஆட்டித அமவாசி தானி மல்தின கிருஷி கள்ளி போடுன கிரமலா உண்டு இன்னிலா கெலவு கடெட்டு ஈ கிரம நடத்தொந்துண்டு ஆட்டித அமவாசிக்கு தோடுதா தாருதா துதெட்ட ஜோக்குலு பாலேலு மாத்தெர்ல போது நீரடு தான புட்புன ஆச்சரணே இனிக்கலா ஜீவந்திக்கே உண்டு ஆட்டி பொறி மல்த்துது மாத்தெரு கொல்லுது தின்பின சம்பிரதாயலா உண்டு அஞ்சாது ஆட்டி துளுவேருக்கு அவுச கொடுத்துண்டு ஆட்டிடு இத்தினாத் ஆச்சரணே நம்புளிகே மர்து மாயா தெலிக்க நலிக்கே படவு பின்னேரு சாம்ஸ்கிருதிக ஸ்ரீமந்திக்கே பேத்தே வாத்திங்கொள்ளுல இஜ்ஜி உந்தெட்டு நம்ம மூட நம்பிக்கை உண்டு பண்டல ஆ நம்புளிக்கித உலை ஒஞ்சி சத்திய உஞ்சி தத்துவ உண்டு பண்ணலி இனித்த தின சோறு நமுளித்த மாடுத்த ஜரிதின கருதின திக்கேல்து ஆட்டி பிதாய் பத்துதுண்டு இனித்த தின ஆடி பண்ட ஹிரியக்குள்ள கஷ்டத தின பண்றது நம்ம ஜோக்கலேக்கு நம்ம நினப்பு மல்போடு ஹிரியக்களு தப்பு திந்தினி தேவு திந்தினி ரச்சி திந்தினி பஞ்சிக்கு நுப்பு தாந்தினிக்கு என்ன அஜ்ஜி ஒர்க்குண்டு துத்திதினி பாரி பங்க இத்தினேர்தாவர ஆண்ட இனித்த காலடு பொண்ணு ஜோக்குலு ஒர்க்குண்டு துத்தினவு பேஷனாப்புண்டு ஆட்டி திங்கோல்டு திந்தின ஆஹாரடு ரோக நிரோதக சக்தி இத்தின் பிரதி நம்புலகத எடெட்டு வைஜானிக காரண இத்தின் ஆட்டிடு பர்ச ஹெச்ச அஞ்சாது தெய்வலன கெலசமால் பர பங்க அஞ்சாது தெய்வலு கட்டமித்தர் வகே ஈ சமையடு சீக்கு பர்ப்புனு பண்டுது தேவரு ஊர்த மார்கி தெப்பர ஆட்டி கலைஞ்சின் மாந்திரிக சக்தி த பிரதீக அது கடப்பு வேறு அகில் பலசர ஆட்டி எட்டு தும்புத காலடு பர்சத சலிக்கு நலமானி செய்யொந்தித்தீரு ஆட்டித அமவாசை தானி அகில பாடொந்தித்தீரு இனிலா கெலவு இல்லலு ஆட்டிடு அகில் உண்டு ஆட்டி திங்கோல்டு கடைக்கு பிதாய் பாடின கிரமலா உண்டு அஞ்ச பண்டது இல்லத குரே கஜவு அடித்தது பிதாய் பாடின பண்டது அர்த்தம் நரமானிக்கு தும்பு அரைகாலடு பேலடு புருசோதிஜி ஆட்டிடு பெனர பேல இஜ்ஜி மாத்திரல இல்லடித்தது கஜவு பூர தெத்தது சுச்சி மல்பெரு ஆட்டி கரிது சோன பர்ப்புண்டு ஜாத்ரி பர்ப சுருவாப்புண்டு துளுநாடு ஜனக்குலு ಬರ್ಸಬರ್ಪುನ ಪೊರ್ತುಗು ಬೇಲೆ ಮಲ್ಪರ ಆ ಬಂದೆ ಕುಲ್ಲುದು ಊರ್ದ ಸುದ್ದಿ ಪಾತಿರ್ವೇರು ಅವೆಟ್ಟೆ ಬದುಕು ಬವಣೆ ಅಂಚನೆ ಬುದ್ಧಿಲ ಉಂಡು ಇದ್ದೆ ಒಂಜಿ ಹರಟೆ.
3: ಹೋ ಮಾತ ಮುಳ್ಳಲ್ಲರ
4: ಅಂದಕ್ಕ ಇನಿ ಬಾರಿ ಬರ್ಸಾತೆ
3: ಅಂದಿ ಎಂಕಿನಿ ಬರಿತ ಇಲ್ಲಲು ಬೇಲೆ ಇತ್ತುಂಡು ಈ ಬರ್ಸದುದು ಉದಾಸೀನಾಂಡ್ ಅಂಚ ಪೋಯಿಜಿ.
5: ಅವಂದು ಆ ಸುಜಾತಕ್ಕ ದಾದಾಂಡಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆಡು ಉಳ್ಳೇರು ಪಂಡದು ಅರೆ ನಮಗೆ ಪಂಡೆ
6: ಅರೆಗು ಡೆಂಗ್ಯೂಗೆ ಮಾರೈದಿ
4: ಅವೆಂಚ ಬರ್ಪುಂಡೆ ಆರದಾದ ಪಿದಾಯೇ ಪೋಪುಜಿರ್ ಇಲ್ಲ ಲೇಪುವೇರು
5: ಅವಿ ಉಮಿಲ್ ತುಚ್ಚಿದ ಬರ್ಪುನ ರೋಗಯೇ ಅವೇರ್ಲ ಓಡಲ ಪೋಡುಂದಿಜ್ಜಿ ಉಮಿಲ್ ಇತ್ತುಣ ಅಂಡು.
7: ಈ ಆಟಿ ತಿಂಗಳುಡು ಜಾಗ್ರತೆ ಇಪ್ಪಡು ಬರ್ಸಗ ಟೈಫಾಯ್ಡ್ ಜಾಂಡಿಸ್ ಇಲಿಜ್ವರ ಕಜ್ಜಿಪುರ ಬರ್ಪುನ
6: ಅವೆಕ್ಕೆ ಎತ್ತಿ ಆಟಿ ಕಷಾಯ ಪುರ ಪರಡು ಪನ್ಪಿನ ಪಾಲದ ಕೆತ್ತಿದ ಕಷಾಯ ಪರಂಡ ರೋಗ ನಿರೋಧಕ ಶಕ್ತಿ ಜಾಸ್ತಿ ಆಪುಂಡು.
4: ಮೆತ್ತೆ ಗಂಜಿ ತೇವಿರೇತ ತಿನಸು ಪತ್ರೊಡೆ ಬೆಚ್ಚ ಬೆಚ್ಚ ತಿನಸುಲು ಜೀನಕ್ರಿಯೆಗೆ ಭಾರಿ ಎಡ್ಡೆ
6: ಇತ್ತೆ ಜೋಕ್ಲೆ ಗುಂದುಪುರ ಬುಡ್ಚಿ ಆ ನಾಲಗೆ ಆ ಹಾಲಾಯಿನ ಪಿಜ್ಜಾ ಬರ್ಗರ್ ಮಾತ್ರ ಬೋಡು.
7: ಅವಂದು ಶೀತಪುರ ಬಣ್ಣಗ ಎಡ್ಡೆ ಮುಂಚಿ ಜೀರಿಗೆ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪಾಡಿನ ಬೆಚ್ಚಬುಚ್ಚ ಸೂಪು ಪಂಡ ಭಾರಿ ಎಡ್ಡೆ
6: ಅರಶಿನ ಶುಂಠಿ ತುಳಸಿ ಹುಂದುಪುರ ಸೇವನೆ ಮಲ್ಪೋಡು.
4: ಬೆಲ್ಕೈ ತಗಟ್ಟಿ ಬಂಡ ಇತ್ತೆದ ಜೋಕ್ಲೆಗೆ ಬುರ್ಚಿ ಮೋನೆ ತಿರ್ಗಾತ ಪೋಪೇರು
6: ಈ ಆಟಿಡು ಬರ್ಸ ಜಾಸ್ತಿ ಪನ್ಪೇರು ಆಂಡ ಇತ್ತೆ ಈ ಮರಪುರ ತುಂಡು ಮಲ್ತು ಪಾಡ್ದು ಬರ್ಸಲ ಕಡಿಮೆ ಆವೊಂದುಂಡು.
7: ಈ ಸರ್ಸಿದ ಬರ್ಸ ತುಂಡ ನಮಕ್ ನಾನು ನೀರು ತಿಕ್ಕುವ ಪಂಡದು ಪೋಡಿಗೆ ಆಪುಣ ಮಾರೈದಿ
6: ನನಾಂಡಲ ಜನಕ್ಲೆಗೆ ಬುದ್ಧಿ ಬತ್ತದೆ ದೈಪುರ ಕಟ್ಪಂದೆ ನಡ್ದು ಬುಡ್ದು ನನ್ನ ದುಂಬದ ಜೋಕ್ಲೆಗೆ ಅಂಡಲ ನೆಮ್ಮದಿ ತಿಕ್ಕು.
4: ಪಾತೇರು ಪಾತೇರ್ತು ಪೊರ್ತು ಕಂತಿನ ಗೊತ್ತೇ ಐಜಿ ಇಲಾಲು ಕಜಿಪಾವಡ ತಿಕ್ಕ ಈರೆ ನೇಲಾಲ್ತ ತಜಾಂಕ ಕನಪ್ಪೇವೆ ಚೂರು
6: ಅಂದಂದು ಪೋಯಿನಮ್ಮ ಎಲ್ಲೆ ಪಾತಿರ್ಗ ನಾನು.
0: ದುಂಬುದ ಕಾಲಡು ಸಮಯ ಕಳೆಯರ ಒಗಟು ಕೇನೊಂದಿತ್ತಿರಿ ಅಂಚಿತಿನ ಒಗಟನು ಇತ್ತೆ ಕೇನ್ಗ
2: ಮರ್ಯಾಲಡು ಮಾಸ್ಟರ್ ಸೆಕೆಗಾಲಡು ಮೂಲಡು ಉಂತುಂಡು ಹೌದಾದ
8: ಔ ಕೊಡೆ
2: ಹಾ ಸರಿ
8: ಅಂಡೆಡು ಉಪ್ಪುನ ನೀರು ಬೊಲ್ದು ಮುಟ್ಟುನಾಗ ತಂಪು
2: ಹೌದಾದ ತಾರಡಿಪ್ಪುನ ನೀರು
8: ಹಾ ಸರಿ ಮರತ ಮಿತ್ತು ಕುಲ್ಲುಂಡು ಪಕ್ಷಿ ಹತ್ತು ಮುಳ್ಳುಂಡು ಪ್ರಾಣಿ ಹತ್ತು ಹೌದಾದ
2: ಪಲಕಾಯಿ
8: ಹಾ ಸರಿ
2: ಕುಲ್ಲಿನಾಗ ದೀರ್ಘ ಉಂತುನಾಗ ಎಲ್ಯ ಹೌದಾದ
8: ಔ ಕಂಟಿಲು
2: ಹಾ ಸರಿ
8: ಒಂಜಿ ಅಪ್ಪೆಗು ಸಾವಿರ ಜೋಕುಲು ಆಂಡ ಒಂಜೇ ಮಗಕ್ಕೆ ಅಪ್ಪೆನು ತೂಪುನ ಯೋಗ ಹೌದಾದ
2: ಚಂದ್ರಬೊಕ್ಕ ನಕ್ಷತ್ರ
8: ಸರಿ
2: ಕಡಲ ಲೆಕ್ಕ ಉಂಡು ನೀರು ಹೆಜ್ಜೆ ಬನತ ಲೆಕ್ಕ ಉಂಡು ಮರ ಹೆಜ್ಜೆ ಹೌದಾದ
8: ಔ ಭೂಪಟ
2: ಹಾ ಸರಿ ಕಣ್ಣು ಉಂಡು ತೂಪುಜಿ ಕಾರು ಉಂಡು ನಡಪುಜಿ ಹೌದಾದ
8: ಅವು ಗೊಂಬೆ
2: ಹಾ ಸರಿ.
0: ಇತ್ತೆ ತುಳುವೆರೆಂಕುಲು ತುಳುವೆರೆಂಕುಲು ತುಳುವ ನಾಡಿದ ಬಾಲಿಲಿಂಕುಲು ಪದ್ಯ ಬನಂದು ಬರಂದು ಲೇರೆ ನಮ್ಮ ಶಾಲೆದ ಜೋಕುಲು